தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தங்கிரு தத்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தங்கிரு தத்திருகிரு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்த சரித தனத தனுத திமி.